அன்பு சிறுவர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய மொரீசிசு வானொலி ரெண்டை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது சிறுவர் நேரம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி. மேலும் இன்று சனிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி, உங்களுக்காக இதோ விநாயகரை போற்றும் ஒரு பக்தி பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். அம்மா அஜிதா மருதை குரலில் விநாயகரை போற்றும் ஒரு பக்தி பாடல்.

சிறுவர்களே, இப்பொழுது நீங்கள் முருகப்பெருமானை போற்றும் அடுத்த பக்தி பாடலை நீங்கள் கேட்கலாம். ஒரு திருப்புகழ் பாடல். இந்த பாடல் வந்து பழமுதிர் சோலை திருப்புகழ், அகரமும் ஆகி.

பழமுதி சோலை திருப்புகளுக்கு பிறகு அம்மனை போற்றும் ஒரு பக்தி பாடல் பி உன்னி கிருஷ்ணன் குரலில் நீங்கள் குழந்தைகளை நீங்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம். இந்த பாடலுக்கு குரல் தருபவர் பி உன்னி கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் இயற்றியவர் நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள்.

அன்பு சிறுவர்களே, நீங்கள் நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய ஓம் சக்தி ஓம் என்னும் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சிறுவர்களுக்கு மட்டுமல்லாமல் தெய்வீக பாடல்களை பக்தி பாடல்களையும் அவர் எழுதி இருந்தார். அடுத்த பாடல் ஓடி ஓடி உட்கலந்த சோதியே என்னும் சிவபெருமானை போற்றும் இந்த பக்தி பாடலுக்கு நாங்கள் சிறப்பாக செவியன் அவருடைய அக்கா கிளைனா அனே ஜெதன் மற்றும் அனே மிவன் அனே ரைவன் அனே விலன் அனே அன்சன் அனே செலன் செவிலன் மற்றும் அக்கா ஜெமா தலைவி திருவி நெல்வின் இவர்களுக்காக இதோ அடுத்த பாடல்.

சிறுவர்களே, நீங்கள் கிருஷ்ண கிருஷ்ணா ஓடி ஓடி வாவா என்னும் பாடலை நீங்கள் நம்முடைய உள்ளூர் கலைஞர் அக்கா ஜிவாஷி பரிமானன் குரலில் நீங்கள் கேட்டீர்கள். இனி இடம்பெறுவது உங்களுக்காக சிறுவர்களுக்காக பாடல்கள். நம்முடைய முதல் பாடல் வண்ணக்கிளி வீடெங்கே. இந்த பாடலை கேட்கலாமா? வண்ணக்கிளி வீடெங்கே.

சிறுவர்களே, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? வீட்டில் இருக்கிறீர்களா? நம்முடைய வானொலியை கேட்டு கொண்டிருக்கிறீர்களா? இதோ உங்களுக்காக ஒரு சின்ன கவிதை. குட்டி நட்சத்திரம். வானில் ஒரு நட்சத்திரம், வண்ணம் பூசும் அழகு தரம். மின்னி மின்னி சிரிக்குமே, மழலே மனதே மகிழ்வுக்குமே. காலை சூரியன் வந்திடுமே, கதிர்கள் பொன்னாய் வீசிடுமே. பறவைகள் பாடும் இனிய கீதம், குழந்தைகள் சிரிப்பே அழகிய வேதம். நல்லதே செய்வோம் தினம் தினம், அன்பை பகிர்வோம் மனம் மனம். சிரித்திடுவோம், விளையாடுவோம், உலகை அழகாய் மாற்றிடுவோம்.

0: On the hour, every hour. Radio Marches.
1: Tata Party.
0: On the hour.
1: Nam Selvam. அவர்களின் அன்பு நம் பலம். அன்பாக நாம் பேசிடுவோம், அவரை என்றும் மதித்திடுவோம். அவர்கள் சொல்வதை கவனமாக கேட்போம், அன்பான சொற்களை பேசுவோம்.

0: சிறு உதவி செய்திடுவோம், சிரித்த முகத்துடன் நடந்திடுவோம், அவர்களுடன் நேரம் செலவிடுவோம், இனிய கதைகளை கேட்டிடுவோம், தாத்தா பாட்டி மகிழ்ந்திடவே நல்ல குழந்தைகளாய் வளர்ந்திடுவோம்.
1: குழந்தை பாடல்கள்.

உறவார்களே, உங்களுக்கு தோசை பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்கும். மேலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கு இந்த தோசை பிடிக்கும். ஆனால் நம்முடைய நாட்டில் தோசை சாப்பிடுவதற்கு அந்த பழக்கமே இல்லைனா நாங்கள் இங்கே அந்த ரொட்டி சாப்பிடுவோம் மற்றும் சோறு சாப்பிடுவோம். ஆனால் தோசை சாப்பிட்டால் நம்முடைய உடல் நலத்துக்கு நன்மைகள் பல. இதோ TMS சுந்தராசன், TM சுந்தராசன் குரலில் நல்ல நல்ல பிள்ளைகளால் என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் நல்ல நல்ல பிள்ளைகள்தான் என்று நம்புகின்றோம்.

0: நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி என்ற பாடல் குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் பொறுப்புணர்வையும் கற்றுத்தரும் இனிய பாடலாகும். இந்த பாடலில் நீங்கள் குழந்தைகள் நல்ல பழக்கங்களை வளர்த்து கொண்டு பெரியவர்களை மதித்து அன்புடனும் பணிவுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது. நல்ல குழந்தைகளை எதிர்காலத்தில் நல்ல சமுதாயத்தை உருவாக்குவார்கள் என்பதை பாடல் உணர்த்துகிறது. எனவே நாம் அனைவரும் உண்மையாகவும் அன்பாகவும் ஒழுக்கமாகவும் நடந்து கொண்டு பெற்றோர், தாத்தா பாட்டி மற்றும் ஆசிரியர்களை மதித்து நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும். நீங்களும் இந்த பாடலை நீங்கள் கேட்டு கேட்டு கண்டிப்பாக நீங்கள் நல்ல பிள்ளைகளாக வளருவீர்கள் இல்லையா? இதோ அடுத்த பாடல் உங்களுக்காக நாங்கள் அன்புடன் தருகின்றோம். ஓடி விளையாடு பாப்பா என்னும் பாடல்.
1: ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாக.
2: நீ பாடினியே, அது என்ன பாட்டு கண்மணி?
3: அதுவா? அது பாரதியார் பாட்டு சுப்பு.
4: பாரதியார் யாரு கண்மணி?
3: பாரதியார் ஒரு கவிஞர். அவரு குழந்தைகள் என்னெல்லாம் செய்யணும்னு பாட்டாவே சொல்லியிருக்காரு.

அன்பு சிறுவர்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய சிறுவர் நேரம் என்னும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் 12:30 மணி வரை கேட்கலாம். மணி சரியாக 11:30 மணி ஆகிறது. இன்று சனிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி. உங்களுக்காக ஒரு குட்டி கதை. நல்ல மனம். ஒரு சிறிய கிராமத்தில் செவியன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு வயதான தாத்தா சாலையை கடக்க முடியாமல் நின்று கொண்டிருந்தார். செவியன் உடனே அவரிடம் சென்று, தாத்தா, நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று கூறி அவரை பாதுகாப்பாக சாலையை கடக்க உதவினான். தாத்தா மகிழ்ச்சியுடன், நீ நல்ல பிள்ளை, எப்போதும் பிறருக்கு உதவி செய் என்று அருள் கொடுத்தார். அன்றிலிருந்து செவியன் பெரியவர்களை மதித்து அனைவருக்கும் உதவி செய்து வந்தான். இந்த கதையிலிருந்து ஏன் என்ன நீதி கருத்து என்பது என்ன? பெரியவர்களை மதிப்போம், பிறருக்கு உதவுவோம்.

சிறுவர்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய சிறுவர் நேரம் என்னும் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்காக இதோ நீங்கள் எப்படிப்பட்ட பாடல்களை உங்களுக்கு பிடிக்கும், மேலும் நீங்கள் வீட்டில் இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கிறது விடுமுறை முடிப்பதற்கு, இல்லையா? அதனால்தான் கண்டிப்பாக இந்த கடைசி வாரம் நீங்கள் உங்கள் பெற்றோரோடு, உங்கள் உற்றார் உறவினர்களோடு, தாத்தாவோடு நீங்கள் ஒரு நல்ல நேரத்தை கழிக்க வேண்டும். அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.

குழந்தைகளே, நீங்கள் வந்து சித்ரா அம்மா குரலில் கண்ணின் மணி போல என்னும் பாடலை உங்களுக்காக நாங்கள் அன்புடன் தருகின்றோம். மேலும் குழந்தைகளாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அன்பு இருக்க வேண்டும், பணிவு, மரியாதை இவையெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். சிறுவர்களாகிய உங்கள் பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த நல்ல பண்புகளை, இந்த நல்ல குணங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள். ஆனால் போக போக நீங்கள் இளைஞராக வளரும் பொழுது என்ன ஆகப் போகிறது, அந்த நல்ல நல்ல பழக்கங்கள் சிறிது சிறிது வந்து கிட்ட பழக்கங்களாக மாறிவிடும். அதனால்தான் நீங்கள் கைவிட வேண்டாம், அந்த பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும்.

அன்பு சிறுவர்களை நீங்கள் நம்முடைய சிறுவர் நேரம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனி உங்களுக்காக இடம்பெறுவது திரைப்பட மெல்லிசை பாடல்கள். இதோ 2029 ஆண்டில் வெளிவந்த மிகச்சிறந்த பாடல் என்ஜிகே திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள அன்பே பேரன்பே.

அன்பு சிறுவர்களே, நம்முடைய இன்றைய சிறுவர் நேரம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி இந்த பாடல்களோடு நிறைவு பெறவுள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. அடுத்த வாரம் இதே நேரத்தில் இதே வானொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். நம்முடைய அடுத்த தமிழ் நிகழ்ச்சி இரவு 7 மணிக்கு தொடங்கும். இசையருவி நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இனிதாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம். வணக்கம்.

0: This is Radio Marches.
1: 您好
2: Assalamualaikum. Came to Mauritius.
3: Namaskar.
4: Shodharandariki Hrudayapurvaka Namaskaram.
5: Ungal anaivarukkum Vanakkam.
6: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
7: இசை அருவி வேவ் புவனேஸ்வரி புவனேஸ்வரி
1: வணக்கம் அன்பு நேயர்களே, இனிய இரவு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொரிஷஸ் வானொலி. நான் உங்கள் அன்பு தொகுப்பாளி புவனேஸ்வரி. இசை அருவி நிகழ்ச்சியின் இனிய இசை பயணத்திற்கு உங்கள் அனைவரையும் இதயம் கனிந்த வரவேற்கின்றேன். நாள் முழுவதும் உழைத்து களைப்பற்ற மனங்களுக்கு இளைப்பாறுதலையும் உள்ளங்களுக்கு அமைதியையும் இல்லங்களுக்கு மகிழ்ச்சியையும் வழங்கும் இந்த அழகிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். முதலில் இறைவனை போற்றும் பாடலை கேட்போமாக.

இறைவனை போற்றிய அந்த இனிய பக்தி பாடலை கேட்டோம். இறையருள் நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒளி விளக்காக இருந்து நல்வழி காட்டட்டும். மனங்களில் அமைதியையும் இல்லங்களில் மகிழ்ச்சியையும் வாழ்வில் நம்பிக்கையையும் விதைக்கும் அந்த அருள் இசையை தொடர்ந்து இனி மனதை வருடும் திரைப்பட இசைகளோடு பயணிப்போம்.

அன்பு நேயர்களே, மாலை மெல்ல இரவாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாள் முழுவதும் செய்த பணிகளை முடித்துவிட்டு குடும்பத்துடன் அமர்ந்து இளைப்பாறும் அழகிய நேரம் இது. சிலர் இரவு உணவை சுவைத்து கொண்டிருக்கலாம், சிலர் பயணத்தில் இருக்கலாம், இன்னும் சிலர் நாளைய பணிகளை நினைத்து தயாராகி கொண்டிருக்கலாம். அடுத்த பாடலை கேட்போமாக.

வாழ்க்கையில் நாம் பெறும் மிகப்பெரிய வரம் அன்பான குடும்பம். மகிழ்ச்சியை பகிர்ந்தால் அது பெருகும், துயரத்தை பகிர்ந்தால் அது குறையும். தினமும் சில நிமிடங்களாவது குடும்பத்தினருடன் அமர்ந்து பேசுங்கள். பெற்றோரின் அன்பையும் பிள்ளைகளின் புன்னகையையும் மூத்தோரின் ஆசிகளையும் மதித்து வாழ்வோம். இந்த அன்பான குடும்ப உறவுகளுக்காக அடுத்த இனிய பாடலை கேட்போம்.

இசை என்பது வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை பகிரும் இனிய மொழி. சில பாடல்கள் நம்மை மகிழ்ச்சியில் ஆட்டும், சில பாடல்கள் இனிய நினைவுகளை மீட்டு தரும், சில பாடல்கள் மனதிற்கு ஆறுதலாக அமையும். அப்படிப்பட்ட ஓர் இனிய பாடல் இதோ உங்களுக்காக.

அன்பு நேயர்களே, இன்றைய இசை அறிவு எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புவனேஸ்வர்.